விஷயங்களை மட்டும் நாங்கள் யோசிப்போம் என்று நிறைய விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து முன்னோக்கி செல்கின்ற நேரத்தில் கட்டாயம் வெற்றி வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, உங்களுக்கும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் காலை பொழுதை இன்னும் சந்தோஷமாக மாற்றலாம். எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பர்த்டே இருக்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு திருமண நாள் இருக்கலாம், நல்ல காரியங்களில் ஈடுபடுறதுக்கு நாங்கள் கூட ரெடியாக இருக்கலாம். வாழ்த்துக்கள் சொல்வோமே, வாழ்த்துக்கள் சொல்வதற்கு இணைந்து கொள்ளுங்கள். 0700-283-854 இதே நேரத்தில் இன்றைய தினமும் எங்கள் குட்டீஸுக்கு ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்காக குட்டீஸ் நீங்க காத்துட்டே இருங்க. இப்போ நிறைய இடங்கள்ல நல்ல மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன், உங்கள் பகுதியில் எப்படி மழை அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. கொழும்பு பொறுத்த வரைக்கும் இரவிரவு முழுவதுமே விட்டு விட்டு மழை பெய்து கொண்டேதான் இருந்தது, நல்ல அடைமழை எல்லாம் பெய்தது. இப்ப கொஞ்சம் மோஞ்சிருக்கு, ஆனா வீதிகள் அப்படியே தண்ணீரோட தான் இருக்கு. அத மாதிரி உங்கள் பிரதேசங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதே காலையிலேயே எனக்கு ஒரு சொல்றீங்களா, கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். பாடல் இது உங்களுக்காக வருகிறது, மழை ஜூனார் திரைப்படத்துக்காக ஸ்ரஷினுடைய இசையில் வரும் பாடல். ஹரிஹரன் பாடுகிறார்.

இங்க குட்டீஸ் ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கான கேள்வி இதுதான். இப்ப கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு மாமரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மாமரத்துல நான்கு கிளிகளும் ரெண்டு புறாக்களும் அதே நேரத்தில் இன்னொரு நான்கு காகங்களும் இருந்தன. சரியா, ஒரு வேட்டக்காரன் அந்த பக்கத்தால வாரார். வந்து ஒரு கிளிய நோக்கி குறிப்பாத்து சுடுறார். சரியா, இப்போ அந்த மாமரத்துல எத்தனை பறவைகள் மொத்தமாக இருந்திருக்கும் அப்படின்றது எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஓகேயா? ஒரு மாமரத்துல நான்கு கிளிகள், இரண்டு புறாக்கள், இன்னும் நான்கு காகங்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு வேட்டக்காரன் வந்து ஒரு கிளிய குறிப்பாத்து சுடுறார். இப்போ மீதமா அந்த மரத்துல மொத்தமாக எத்தனை பறவைகள் இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு கணக்கு பார்த்து சொல்லுங்க. சைஃபர் எழு சைஃபர் 2838054 சைஃபருக்கு நீங்க சரியா பதில் சொல்லணும். ஓகே, சரி. இப்போ நாங்க அடுத்து வாழ்த்துக்கள் சிலவற்றை சேர்த்துக் கொள்ள போறோம். யார் யாருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குருவிகளையைச் சேர்ந்த நித்யானந்தன் திருமகள் தம்பதிகளினுடைய அன்பு மகன் அபுலக்ஷன் 8வது பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறார். இவரை அம்மா அப்பா மற்றும் தாத்தா பாலகிருஷ்ணன், அப்பம்மா பாக்கியம், பெரியப்பா செல்வகுமார், சித்தப்பா செல்வேந்திரன் மற்றும் ரூபினி, அத்தை தர்ஷினி மற்றும் குடும்ப உறவுகள் எல்லோருமே வாழ்த்துவதாக மலர்வேந்தன் மாமா மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கிறார். ஓகேயா? உடத்தளவின் வசீம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற தன்னுடைய சகோதரியான நிஸ்மாவுக்கு 19வது பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ரீமா, ஹஸ்திக் மற்றும் ஃபஹாமா, அம்ஹர், ஃபாத்திமா, ஜயில் மற்றும் ஃபௌமியா, டில்ஷாட், ரிஸ்மியா மற்றும் இம்தியாஸ், ஷெரீன், முகமது எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துறதாக சொன்னாங்க. எல்லாரையும் சேர்ந்து நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். தொடர்ந்தும் சக்தியோடு இணைந்திருக்கலாம். பாடல் வருகிறது. இது ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில். ஹரிஹரன், அனுராதா ஸ்ரீராம்.

0: எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறாங்க. வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி விதுஷன் பண்டாரவள்ளியிலிருந்து லிஃபில்டா கந்தப்பொலையிலிருந்து, அதே மாதிரி துலக்ஷிகா ரத்தோட்டையிலிருந்து சரியான பதில் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சரியான பதிலை சொல்லி தங்கள் குரல் பதிவுகளை அனுப்பியிருக்கிறாங்க. அவர்களில் சில பேரை சேர்த்துக் கொள்ள போறோம்.
1: வணக்கம் அண்ணா, நான் கண்டியில இருந்து தபோசன் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா, நான் யாழ்ப்பாணத்துல இருந்து கவிசாலன் கதைக்கிறேன்.
3: வணக்கம் அண்ணா, நான் பட்டித்தடல இருந்து கதைக்கிறேன்.
4: மார்னிங் அண்ணா அங்கிள், ஹார்ட்வேர்ல இருந்து சர்மினி கதைக்கிறேன்.
5: குட் மார்னிங் அண்ணா, நான் வத்தலையில இருந்து தருணி பேசுறேன்.
6: வணக்கம் அண்ணா, என் பேர் ஜெஸ்டயல், நான் மட்டக்களப்பு சத்ரகோணில இருந்து கதைக்கிறேன்.
7: நான் கிளிநொச்சியிலிருந்து கவினாஸ்.
8: குட் மார்னிங் அண்ணா, நான் விடுத்துகோவில இருந்து தசி பேசுறேன்.
9: குட் மார்னிங் அண்ணா, நான் பண்டார வலையில இருந்து திலோசன் பேசுறேன்.
10: மட்டக்களப்புல இருந்து அபிஷாரம் கதைக்கேன்.
11: வணக்கம் அண்ணா, நான் பிச்சிக்கலிருந்து ரம்யா கதைக்கேன்.
12: அண்ணா என் பெயர் சுதீக்ஷன், நான் தஹிவலையிலிருந்து பேசுகிறேன்.
13: நான் படித்துலேருந்து துஷிந்து நஸ்வினியா கதைக்கிறேன்.
14: நான் பாலங்கோடிலிருந்து கவிஷா பேசுறேன்.
15: நான் மட்ட கலப்பு ஜெயந்திபுரத்திலிருந்து கனிஸ்கா கதைக்கிறேன்.
16: ஹாய் அண்ணா, குட் மார்னிங். மரத்தில் ஒரு பறவைகளும் இருக்காது, ஏனென்றால் சத்தம் கேட்டவுடன் பறவைகள் பறந்துவிடும். நிஷாந்தன் கிருத்திகா நமனுக்குல.
0: சரி, ஓகே, சூப்பரா எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எல்லாருடைய பெயர்களையும் சேர்த்துக் கொள்ள முடியல. இருந்தாலும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.

0: ஹாய் திரைப்படத்துக்காக ஜென் மார்ட்டினின் இசையில் ஜி வி பிரகாஷ் குமார் பாடிய பாடல் கேட்டோம்.
1: வணக்கம் தாயகம், செய்திகளின் பின் தொடரும்.

அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டமூடாக இணைந்திருக்கின்றீர்கள். முதலாவதாக வீரகேசரி பத்திரிகை. சஹரானை சாய்ந்த மருதுக்கு அழைத்துச் சென்றவர் சபையில் அனைத்தையும் சுரேஷ் சலை மீது சுமத்த முற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சபையில் சாமர சம்பத்தின் பித்தறிவிப்பு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. ஏப்ரல் 10ஆம் தேதியே தாக்குதல் குறித்த தகவல் கூறப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. சகலரும் இணைந்து செயற்படுங்கள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்தல் என்றொரு செய்தி காணப்படுகிறது. தனித்தனியாக இயங்காமல் அனைத்து அரசியல் சக்திகளுடனும் ஒன்றிணைந்து ஒருமித்த பலமாகவே எதிர்கால அரசியல் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. சசி வீரவாங்சவுக்கு 2 வருட சிறை தண்டனை உறுதி, மேன்முரட்டுமனு நிராகரிப்பு என தலைப்பிடப்பட்ட செய்தி அவருடைய புகைப்படத்தோடு பிரசுரமாக இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவாங்சவின் மனைவியான சசி வீரவாங்சவுக்கு எதிரான போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பெற்ற ராஜதந்திர கடவுச்சீட்டை தன்வசம் வைத்திருந்த குற்றத்துக்காக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை நீக்கி தம்மை குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ரணசிங்க முதியன்சலாகே ஷீஜா உஜயந்தி எனும் சசி வீரவாங்ச சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முரட்டு மனுவை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் நிராகரித்தமையுடன் தொடர்பட்ட செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. குமரன் பத்மநாதனின் தொன்கணக்கான தங்கம் குறித்த விபரத்தை அறியேன், லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்ட பொன்சேகாம் தெரிவிப்பு என்ற செய்தியும் கூட இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கிறது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய சஹரானுக்கு உதவியவர்கள் வெளியில் இருந்தால் ஆபத்து, அவர்கள் தொடர்பில் சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிறார் முஜிபுர் ரஹ்மான் எம்பி என தலைப்பிடப்பட்ட செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. செம்மணி புதை குழியில் 9 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்வு என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கூட புகைப்படத்தோடு பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை குற்றம் செய்தவர்களை பாதுகாக்கும் நாடா இது, ஸ்ரீநேசன் எம்பி கேள்வி என தலைப்பிடப்பட்ட செய்தியும் கூட பிரசுரமாகியிருக்கிறது. இழுவை படகுகளுடன் சட்டவிரோத மீன்பிடிக்கு இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவ தயாராகி வரும் இந்திய மீனவர்கள் என தலைப்பிடப்பட்ட செய்தி கட்டுமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை ஆகஸ்ட் 28 முதல் 30 வரை வடக்கில் சர்வதேச வர்த்தக கண்காட்சி என தலைப்பிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. நெதர்லாந்து குழுவுடன் சென்ற தொல்லியல் திணைக்களத்துக்கு காலை நகரில் கடும் எதிர்ப்பு என தலைப்பிடப்பட்ட செய்தியும் புகைப்படத்தோடு இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற அதேவேளை இன்றைய தினகரன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை உத்தியோகபூர்வமாக நிறுவுவதற்கு விரைவில் சட்ட மூலம் பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி ஒரு சதத்தையேனும் பெற முடியாது, துறைசேரியின் பிரதிச் செயலாளரின் கணக்குக்கான பெயரே ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக மற்றும் பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரமாகியிருக்கின்றது. டிட்வா சூறாவளி விசாரணைக் குழுவின் செயற்பாட்டு காலம் நீடிப்பு, சபையில் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு என்ற செய்தியும் இருக்கின்ற அதேவேளை ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோர் கட்டுவாப்பிட்டியவில் போராட்டம் என தலைப்பிடப்பட்ட செய்தி புகைப்படத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. சர்வதேச ஒத்துழைப்புடன் குற்றவியல் விசாரணைகளை வலுப்படுத்த வேண்டும் என தலைப்பிடப்பட்ட செய்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனின் புகைப்படத்தோடு பிரசுரமாக இருக்கின்றது. மீனவர்கள் காணாமலான சம்பவத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது என தலைப்பிடப்பட்ட செய்தி கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை மேற்கோள் காட்டி பிரசுரமாக இருக்கின்றது. சரத் பொன்சேகா ஷிராணி விவகாரத்தில் மௌனம் காத்தவர்கள் இன்று கூச்சலிடுகின்றனர் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் குற்றச்சாட்டினை சுமத்தியிருப்பதாக செய்தி

0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு ஒரு முதல்கட்ட ஒப்பந்தம் நெருங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர சிறந்த சமரசத்தை எட்டியுள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் அறிவித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்காது என்பதற்கான ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாகவும் இந்த இலக்கை அடைவதற்காகவே இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் கடந்து வர வேண்டியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஒப்பந்தம் குறித்த செய்திகள் ஊகங்களின் அடிப்படையிலானவை எனவும் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாகி அந்நாட்டு அரசு தொலைக்காட்சியிடம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக அருகில் உள்ளதாக டிரம்ப் கடந்த காலங்களில் இத்தகைய கருத்துக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருந்தார். புதிய அறிவிப்புக்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் கூட ஈரான் மீது மிக கடுமையாக தாக்குதல் நடத்தப்போவதாக டிரம்ப் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தன. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதுடன் உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு போக்குவரத்துக்கான முக்கிய கப்பல் பாதையான ஹோமஸ் நீரிணையையும் முழுமையாக மூடியது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் போர் நிறுத்தத்துக்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்ட போதிலும் அமெரிக்காவும் ஈரானும் இடைக்கிடையே பரஸ்பர தாக்குதல்களில் ஈடுபட்டு வந்தன. இந்த வாரத்தில் இருதரப்பும் 2 முறை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய அறிவிப்பை தொடர்ந்து பிரின்ஸ் சந்தையில் 1 பீப்பாய் மசக எண்ணெயின் விலை 4.4% குறைவடைந்து $89 பதிவாகியுள்ளது. வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கு நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பில் அறிவீர்களா? கட்டார், குவைத், ஓமான், பஹ்ரைன், ஜோர்டான், லெபனான், சவுதி அரேபியா, இஸ்ரேல், சைப்ரஸ், மலேசியா, மாலைதீவு, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு வீட்டு வேலைக்காக செல்லும் ஆண்கள் பெண்களின் சேவை ஒப்பந்தம் இலங்கை தூதரகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். வீட்டு வேலை அல்லாத பயிற்சப்பட்ட பெண் தொழிலாளியாக குவைத்துக்கு செல்கிறீர்கள் என்றால் குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தினாலோ அல்லது வர்த்தக சபையினாலோ வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும்.
2: கனவு மெய்ப்பட கனவு மெய்ப்பட வழங்கியது.
3: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
4: 2.5 மில்லியன் ரூபாய் வரையான பணத்தை கேஷ்பேக் ஆக மீள பெற்றுக் கொள்ள ஸ்விஸ் டெக் அலுமினியம் கொட்டேஷனை 0676780700 என்ற இலக்கத்துக்கு உடனே வாட்ஸ்அப் செய்யுங்கள்.
5: காப்புறுதி வரலாற்றில் புதிய புரட்சி. 80 வயதிலும் ஆரம்பிக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது மற்றும் ஒரே ஆயுள் காப்புறுதி ஜனசக்தி லைஃப். 80 ஓகே. இன்றே அழையுங்கள். 0112-636-636.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: 36 நாட்கள் நடைபெறவுள்ள உலகின் மிக பிரபலமான விளையாட்டுத் திருவிழாவான ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்டத் தொடரின் ஆரம்ப நிகழ்வு வட அமெரிக்காவில் நள்ளிரவு 12:30 கோலாகலமாக ஆரம்பமானது. மெக்சிகோ சிட்டி மைதானத்தில் சர்வதேச அளவில் பிரபலமான பாடகர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா ஆரம்பமானது. வண்ணமயமான கலாசார அம்சங்களுடன் அரங்கேறிய இந்த தொடக்க விழாவில் உலக கிண்ணத்தின் உத்தியோகபூர்வ பாடலை பாப் பாடகி ஷக்கீரா மற்றும் நைஜீரிய பாடகர் பேர்னா போய் ஆகியோர் பாடினர். கொலம்பியாவின் ஜே பால்வின், லத்தீன் இசை நட்சத்திரமான டேனி ஓஷன் மற்றும் ஃபேர் ஆல்வேர் ஆகியோரும் தொடக்க விழாவில் பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்தனர். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட வரலாற்றிலேயே அதிக எண்ணிக்கையிலான அணிகள் பங்கேற்கும் மற்றும் 3 நாடுகள் இணைந்து நடத்தும் முதல் தொடர் இதுவாகும். 4 ஆண்டுகளுக்கு 1 முறை நடைபெறும் இந்த உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் நேரடி அனுபவத்தை இம்முறை அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் ரசிகர்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இம்முறை தொடரின் முதல் போட்டியானது உலகக்கிண்ண வரலாற்றை மாற்றியமைத்த ஒரு போட்டியாக அமைந்தது. இந்த போட்டியில் மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின. போட்டியின் முதல் பாதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ முன்னிலை பெற்றது. 40 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக மெக்சிகோ ரசிகர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே உலகக்கிண்ண போட்டியை காண கிடைத்த வாய்ப்பிற்கு அந்நாட்டின் கால்பந்து வீரர் ஜூலியன் டோனஸ் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தினார். அவர் மெக்சிகோ அணிக்காக போட்டியின் 9வது நிமிடத்தில் முதல் கோலை அடித்தார். மெக்சிகோ அணியின் பலமான தற்காப்பு அரண் காரணமாக தென்னாப்பிரிக்க அணியினால் முதல் பாதையில் எந்த ஒரு கோலையும் அடிக்க முடியவில்லை. போட்டியின் 2வது பாதையில் இரு அணிகளையும் சேர்ந்த 3 வீரர்களுக்கு சிவப்பு அட்டை காண்பிக்கப்பட்டதன் மூலம் இந்த உலகக்கிண்ணத்தின் விறுவிறுப்பு முதல் போட்டியிலேயே வெளிப்பட்டது. உலகக்கிண்ண வரலாற்றில் முதல் போட்டியிலேயே 3 சிவப்பு அட்டைகள் காண்பிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். போட்டியின் 2வது பாதையில் மெக்சிகோ வீரர் பிரையன் குட்டேரஸை பின்னால் இருந்து தடுத்து விளையாடியதால் தென்னாப்பிரிக்காவின் சித்துலீவுக்கு நடுவரால் முதல் சிவப்பு அட்டை வழங்கப்பட்டது. மாற்று வீரராக களமிறங்கிய தென்னாப்பிரிக்காவின் தெம்பா ஜுவானே மற்றும் மெக்சிகோ அணியின் தலைவர் சீசர் மாண்டிஸ் ஆகியோரே சிவப்பு அட்டை வழங்கப்பட்ட ஏனைய 2 வீரர்களும் ஆவர். போட்டியின் 67வது நிமிடத்தில் மெக்சிகோ தனது 2வது கோலை பதிவு செய்தது. போட்டி முழுவதும் தென்னாப்பிரிக்க அணியால் 1 கோல் கூட அடிக்க முடியவில்லை. இதற்கமைய 2-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ அணி போட்டியில் வெற்றி பெற்றது. 891 வீரர்கள் முதன்முறையாக உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் விளையாட உள்ளனர். போர்த்துக்கல் அணித்தலைவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி ஆகியோரும் இம்முறை தொடரில் களமிறங்குகின்றனர். சர்வதேச அளவில் பெரும் கவனம் பெற்றுள்ள 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு உரிமையை சிறிச ஊடக வலையமைப்பு பெற்றுள்ளது. இந்த தொடரின் நேரடி ஒளிபரப்பை சிறிச டிவி மற்றும் TV1 ஆகிய தொலைக்காட்சி அலைவரிசைகளினூடாக நீங்கள் கண்டுகளிக்க முடியும். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்நினோ நிலைமையினால் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் தொடர்ச்சியான மின் விநியோகத்தை வழங்க திட்டம், வலுசக்தி அமைச்சு தெரிவிப்பு. கடந்த நிதியாண்டுக்கான வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிக்கும் நடவடிக்கைகள் அடுத்த மாதம் முதல் ஆரம்பம். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம். 4 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் ரத்து, டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் ஆரம்பம், முதல் போட்டியில் மெக்சிகோ வெற்றி. இத்துடன் சக்தி FM நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்து முனைந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். வணக்கம்.
0: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் பிரதான செய்திகள் வழங்கியது உங்கள் போன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். பாங்கா கியூஆர் இப்போது உங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்பில்.
1: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
2: வணக்கம் தாயகம்.
3: உங்களின் செலான் தனிநபர் வெளிநாட்டு நாணய கணக்குடன் பிரத்யேக சலுகைகளுடன் டாலருக்கான முழு பெருமதியையும்
4: அனுபவித்திடுங்கள். கொள்வனவு செய்து ₹5 மில்லியன் பெருமதியான
5: வாகன பேட்டரியை வாங்கி ஒவ்வொரு வாரமும் 55 அங்குல எல்இடி டிவியை வெல்லுங்கள்.
6: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா, மெல்வா ரோலிங் தரத்திலும் நம்பிக்கையிலும் முன்னணியில்.
7: புதிய உலகை வென்றெடும் எமது விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும்
8: அப்பாஸ்லஹெதையும் இன்னைக்கே தவணை முறையில் எடுங்க.
6: சிறுக சிறுக பே.

0: த்ரீ திரைப்படத்துக்காக அனிருத் பாடிய பாடல்.
1: Success is yours.
2: வெற்றி உனதே.
3: பெண்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் அழகி தெரியுமா? சூப்பா இருக்கிற அழகி கிடையாது. இந்த தேசத்துல வெப்ப தேசத்தில் பிறந்தவர்கள் நாம் கருப்பாகத்தான் இருப்போம். உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம்முடைய சுதந்திரத்தின் ஆரோக்கியத்தின் அடையாளம். இது நம்முடைய தேசத்தினுடைய முகவரி. இந்த கலர் இருக்குல்ல, இந்த கலர் தான் நம்முடைய அழுத்தமான முகவரி என்பதனை புரிந்து கொண்ட பெண்களுக்கு நான் சொல்லுகிறேன், அழகு என்பது எது தெரியுமா?
4: முகம் அழகா இருக்குதுல்ல, அது இல்லை, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நானா எழுதி போட்டேன், என் மூக்கு இப்படி இருக்கணும், என் கண்ணு இப்படி இருக்கணும்ட்டு? அது இருக்குது, இயற்கை எனக்கு கொடுத்தது. ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது என் பிழை.
1: Success is yours.
2: வெற்றி உனதே.

கொரியாவுக்கும் செக் குடியரசுக்கும் இடையிலான போட்டியாக இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற விவரங்களை தொடர்ந்து நாங்கள் தரப்போறோம். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் சிறப்பான முறையில் உங்களுக்காக ஃபீஃபா உலகக்கிண்ண சிறப்பு வணக்கம் தாயகம் இடம்பெற போகிறது. என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்றது தெளிவா பேச போறோம். அதனால காத்துட்டே இருங்க. இதோ ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்காக வருகிறது பாடல், கோவிந்த் வசந்தாவின் இசையில்.

0: ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் ஃபிளாஷ்.
1: வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் சந்திக்கின்றோம். பங்களாதேஷுக்கு கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற ஆஸ்திரேலிய அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையில் இடம்பெற்ற இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியிலும் பங்களாதேஷ் அணி மிக சிறப்பாக 5 விக்கெட்டுகளால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. மழையின் காரணமாக போட்டி ஓவர்கள் குறைக்கப்பட்டு 42 ஓவர்கள் கொண்ட போட்டியாக இடம்பெற்றது. ஆஸ்திரேலியா 8 விக்கெட் இழப்புக்கு 187 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. மானஸ் லபிஷேன் கூடுதலாக ஆட்டம் இழக்காமல் 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் டஸ்கின் அகமது மற்றும் முஸ்தபிசு ரஹ்மான் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். இந்த போட்டியில் பதிலுக்கு துருப்பிடித்த பங்களாதேஷ் அணி 35 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 195 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. எனவே இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று 3 போட்டிகளை கொண்ட தொடரில் 2-0 என்ற அடிப்படையில் முன்னிலையில் காணப்படுகின்றது. இந்த போட்டித் தொடரில் பங்களாதேஷ் அணி 2-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வகிப்பதால் ஆஸ்திரேலிய அணியை ஒருநாள் போட்டித் தொடர் ஒன்றில் முதன்முறையாக வெற்றி கொண்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இலங்கை ஏ அணிகள் பங்கு பெற்றுகின்ற 50 ஓவர்களை கொண்ட ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடரில் நேற்று இடம்பெற்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 4 ஓட்டங்களால் டக்வத் லிவிஸ் விதிமுறைப்படி வெற்றியை பெற்றுக் கொண்டது. இந்திய ஏ அணி முதலில் துருப்பிடித்தாடி 9 விக்கெட் இழப்புக்கு 349 ஓட்டங்களை குவித்தது. இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அணி 25.5 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 177 ஓட்டங்களை பெற்று 4 ஓட்டங்களால் வெற்றியை பெற்றுக் கொண்டது. மகளிருக்கான T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. மொத்தம் 12 அணிகள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏ பிரிவில் இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், நெதர்லாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் அணிகளும், பி பிரிவில் நடப்பு சாம்பியனான நியூசிலாந்து, இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இலங்கை, மேற்கிந்திய தீவு அணிகளும் இடம்பெற்றுள்ளன. லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். மகளிருக்கான T20 உலகக்கிண்ண தொடரில் ஆஸ்திரேலிய அணி அதிகபட்சமாக 6 முறை சாம்பியன் ஆகியுள்ளது. இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து அணிகள் தலா 1 முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளன. இன்று இடம்பெறுகின்ற ஆரம்ப போட்டியில் இலங்கை அணியும் இங்கிலாந்து அணியும் ஒன்றையொன்று சந்திக்கின்றன. இந்த போட்டி இலங்கை நேரப்படி 11:00 ஆரம்பமாகும். உலகில் அதிக ரசிகர்களை கொண்ட விளையாட்டுத் தொடராக கணிக்கப்படுகின்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் இன்று அதிகாலை வேளையில் ஆரம்பமானது. 12 பிரிவுகளில் 4 அணிகள் வீதம் மொத்தம் 48 அணிகள் இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கின்றன. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகள் இந்த உலகக்கிண்ண தொடரை நடத்துகின்றன. அதன்படி இன்று அதிகாலை வேளையில் ஆரம்ப விழாவோடு இந்த போட்டிகள் ஆரம்பமாகின. உலகக்கிண்ண தொடரின் முதலாவது போட்டியில் மெக்சிகோ அணியும் தென்னாப்பிரிக்க அணியும் மோதின. போட்டி தொடங்கி 9வது நிமிடத்தில்

0: என்பது நாட்டின் மிக முக்கிய தேவையாகும். மக்களின் இந்த அடிப்படை தேவைக்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. தீர்த்து வைக்கப்படாத இந்த பிரச்சினை தொடர்பில் மக்கள் குரல் தொடர்ந்தும் அவதானத்துடன்.
1: The voice of the people.
2: மக்கள் குரல்
3: வழங்கியது.
2: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
4: காப்புறுதி வரலாற்றில் புதிய புரட்சி. 80 வயதிலும் ஆரம்பிக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது மற்றும் ஒரே ஆயுள் காப்புறுதி ஜனசக்தி லைஃப். 80 ஓகே. இன்றே அழையுங்கள். 0112-636-636.
5: நேரம் காலை 8 மணி.

0: the kickstart. Kickstart.
1: ரப்பன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர். எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.

0: நாங்கள் வணக்கம் தாயகத்தில் நிறைய விஷயம் பேச போறோம். இன்றைய தினத்தில் இருந்து FIFA கொண்டாட்டம், FIFA கச்சேரி ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த FIFA கச்சேரியை பொறுத்தவரையில் இரண்டாவது போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கொரிய மற்றும் செக் குடியரசு அணிகளுக்கு இடையிலான போட்டி அரை மணி நேரத்தில் முடிஞ்சது. ரெண்டு அணிகளில் எந்த அணியுமே இதுவரை கோல் போடல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. இதே நேரத்தில் இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டி, முதலாவது T20 போட்டி இப்பொழுது ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது ஜமைக்காவில். இந்த அடிப்படையில் இப்பொழுது ஏற்கனவே இலங்கை அணி 147 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க, 9 விக்கெட்டுகளை இழந்து பதிலுக்கு துடுப்பெடுத்த களமிறங்கி இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் அணி 2 ஓவர்கள் நிறைவடைகின்ற நிலையில் 11 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது, 1 விக்கெட்டினை இழந்து மேற்கிந்திய தீவுகள் அணி. அந்த அடிப்படையில் பார்க்கலாம், இந்த போட்டியில் சிறப்பான முறையில் விளையாடி இலங்கை அணி வெற்றி பெறுமா அப்படின்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. முன்னதாக அந்த இந்த போட்டியில வந்து 1 விக்கெட் இழக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரெண்டன் கிங் ஆட்டம் இழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இருந்தாலுமே இப்பொழுது அது ஆட்டம் இழப்பு இல்லை என்று மீளப்பெறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது மேற்கிந்திய தீவுகள் 11 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழக்காமல் விளையாடி கொண்டிருக்கிறது. 2 ஓவர் நிறைவடைகின்ற நிலையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இன்னும் 137 ஓட்டங்கள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு தேவை. சரி, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு பொழுதில் கொழும்புல பலத்தமான மழை அப்படி அடிச்சு ஊத்துச்சு மழை. அதே மாதிரி திடீரென்று நின்றுச்சு, திருப்பி மீண்டும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நல்ல காற்றுடனான மழையை வந்து கொழும்புல நாங்கள் நேற்று பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இரவு வேளையில இன்றைய தினத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேல் சப்ரகமு வட மேல் மாகாணங்களிலையும் காலி மாத்திரை கண்டி நுவரெலிய மாவட்டங்களிலையும் இன்றைய தினம் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்கள்ல 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம் மாவட்டங்களிலையும் சில இடங்களில் மழை பெய்யும். ஊவா மாகாணங்களிலையும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலையும் பகல் 1 மணிக்கு பிறகு மழை அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர 4 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை, அதாவது மஞ்சள் நிறத்திலான முதற்கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் மக்கள் வசிக்கின்ற பகுதிகள் அப்படின்னு சொல்லி சில பகுதிகள் இருக்கிறது, அதனால அதையும் சொல்லலாம். களுத்துறை மாவட்டத்தில் பாலிந்தனுவர, கண்டி மாவட்டத்தில் தொலுவ, அது மட்டுமல்லாமல் நுவரெலிய மாவட்டத்தில் அம்புகமுவ, இரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மதுள்ள, அயகம, இரத்தினபுரி, கொடகவல மற்றும் கலவான, நிவித்திகள் ஆகிய பகுதிகள் கொஞ்சம் அபாயகரமான பகுதிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்க.
1: உங்கள் பிள்ளையின் கணக்கியல் துறை எதிர்காலத்திற்கு சிறந்த வழிகாட்டி EETE. ஜூன் 30க்குள் பதிவு செய்து 20% தள்ளுபடியை பெற்றிடுங்கள். தொடர்புக்கு 0777 557 669.
0: அடுத்த மியூசிக் சென்சேஷன் உருவாகிறது அப்படின்னு சொல்லலாம். 16 வயதிலேயே பாட்டு போட்டு தம்பி பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் ரூத், ரூதினுடைய பாடலாளர்.

0: அம்மா, நீங்க சொன்ன கதையில சிண்ட்ரெல்லா ரொம்ப சின்ன பொண்ணா?
1: இல்ல தங்கம், அவ பெரிய பொண்ணு.
0: அப்போ அவ அங்க இருந்து தப்பிச்சு போயிக்கலாமே.
1: ஆனா மகள், அவ இருந்தது தன்னொரு இளவரசர் வந்து காப்பாத்து மறைக்கானே.
0: நானண்டா யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்
3: சக்தியோடு இணைந்திருக்கிறோம் இல்லையா? இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம், நீங்க செலான் பேங்குக்கு போனீங்க அப்படின்றால் இப்போ அட்டகாசமான நிலையான வைப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம். பொதுவாகவே நிலையான வைப்புகள் அப்படின்னு வர்ற நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் ஈஸியாக தீர்த்து வைக்கிறதுக்கு இப்போ செலான் பேங்க்ல ரெடியா இருக்கிறாங்க. நீங்க செலான் பேங்க் போனீங்கன்னு சொன்னாலே போதும், நீங்க போய் உட்கார்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் போன்ல கூட நீங்க இது சம்பந்தமாக விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சைஃபர் 1-1-200-88-88 செலான் பேங்க்ல இப்போ 7 மாதங்கள் நீங்க நிலையான வைப்பு வைக்கிறீங்க. சரி, இப்படியே நாங்க எங்களுடைய நேயர்களை கூட்டிட்டு காகில்ஸுக்கு போகலாம். காகில்ஸ் ஃபுட் சிட்டியில் இப்பொழுது கார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். வீடு செல்லுற நேரத்துல காகில்ஸ் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறது எங்களுக்கு பழக்கம். இப்போ வீடு செல்ற நேரத்துல காகில்ஸுக்கு போயிட்டு கார் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு காகில்ஸ் ஃபுட் சிட்டியில இப்போ 2500 ரூபாவுக்கு மாத்திரம் நாங்க 4 சாமான் வாங்கினாலே 2500 ரூபா வந்துடும். இப்ப இருக்கக்கூடிய நிலையில தெரிவு செய்யப்பட்ட பிராண்டுகள்ல நீங்க 2500 ரூபாக்கு வாங்கணும். வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த போட்டியில இணைத்துக் கொள்ளப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று வரும் உங்களோட பில்லிலேயே. அந்த கோடை 777-181-181 எஸ்எம்எஸ் ஆக அனுப்பி வைக்கணும். வாட்ஸ்அப் அனுப்பக்கூடாது, எஸ்எம்எஸ் ஆக அனுப்பி வைக்கணும். அனுப்பி வச்சிங்கன்னு சொன்ன நீங்களும் போட்டியில் இணைத்துக் கொள்ளப்படுவீங்க. உங்களுக்காக பிராண்ட் நியூ எலக்ட்ரிக் கார் ஒன்று தாரத்துக்கு காகில்ஸ் ரெடி. கட்டடங்களுக்கு உறுதியை தராது. நீண்ட நாட்களுக்கு எப்பவுமே நாங்க கட்டடம் கட்டுறதுக்கு பரம்பரை பரம்பரையா வாழ்றதுக்கு தானே வீடு கட்டுறோம். அந்த கட்டடம் உறுதி இல்லை அப்படின்னு சொன்னா அது கொஞ்ச நாள்ல உடையலாம், வெடிக்கலாம், அதுக்கு பிறகு எது வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க போடுகிற கம்பிகள் தரமான கம்பிகளாக இருக்கட்டும். அதுக்கு நீங்க மெல்வா கம்பிகளை தெரிவு செய்து கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, மெல்வாவில் எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தரம் அப்படின்றதுல எப்பவுமே அவங்க செகண்டா போக மாட்டாங்க. அதனால மெல்வா கம்பிகள் இப்போ 20 வருடங்களுக்கும் அதிகமாக இலங்கையினுடைய கட்டுமானத்துறையில நம்பவன் இடத்துல இருக்கிறது, நம்பிக்கையாக இருக்கிறது. அதனால நீங்களும் உங்கள் கட்டட தேவைகளுக்கு மெல்வா கம்பிகளை பயன்படுத்துங்கள்.
4: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்
5: பரபரப்பாக சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2.

0: மற்றும் ஞாயிறு இரவு 7 மணிக்கு சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டார் சீசன் 2 எதிர்பாருங்கள்.
1: மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும்.
2: சக்தி FM.
3: Golden Hits.